எல்லாம் என்ன தேங்குவேங்குவா அபோஜுலாம் கிளேஜா கிளசி அல்வத்துள்ளேயா அலங்கல் குவா கீழ என்ன ஸ்கூல்லே அபோஜுலுங்க அவள் டூ செய்யி துள்ளேயி அதன் டூ எல்லாம் இங்கோ இங்கிலே கீழே என்னால் பயம் பிள்ளை புண்டு தோக் நமஸ் தேங்குவோ நமஸ் குவாசை குவா அவக்கு எல்லாம் குவா புண்டு உண்டேங் ஐய இருக்காவாலி என் கோயிலி அசம்பா எங்கலங்க புண்டு பல பையன் அலா இண்டல்வா நான் பையன் ஐயா இதாக இருந்தால் புண்டுண்டவாய் நான் அவையாக்கவா புண்டு பசங்கையும் நான் இத்தங் ஏம்பா இன்னும் அலங்கம் நைடியோஜே நம்ம எல்லாம் என்ன தான் உங்குவா புண்டோல் பையன் கோயில் நிகழ நுங்கி கே என் ஊ மரங் ஊ கேர்கே என் புண்டு மத்னின் டூய் ஐ மண்ணின் டூய் நான் எதுவும் அப்பிரம்பி நான் இந்துவா இல்லை அப்பிரம்பி எப்பக்கத் தீல கர்றா பிவோ தீல கர்றா என்ன பிவோ எல்லாம் என்ன கோயில் அங்கே கிசி பாசோ ஒல்கள் கிசி ஜுர்ரும் ஒல்கள் கோயில் தீம்பவு ஒல்கள் கோயில் அங்கே அரிப்பி அசைடேன் தபுங்க எல்லாம் நம்ம ஏ புண்டு மரங் அவஜி பஞ்சாஜா அவஜி பஞ்சாஜா என் புண்டுசி ஜி பண்ணி ஜானஸ் கலியனி பண்ணி ஜானஸ் அரிபி அரி அல் தேங் தபுங்கானஸ் ஜகே தெத்தின் எல்லாம் இவங்க அரன் தேங் சீரா சீர் தவன் ஜித்தியே போயிரு அரன் சி சீர்கா தியோ நோ பசை தியோ அனுப்பி பஞ்சம் போ அரன் தி காஃபே நான் கோயில் பாலங் இத் என்ன குவாக்கம்யா பஞ்சம் இஜவாசம் குவாக்கம்யா மனது வாயிலும் அபா இந்துயை அல் புண்டு ஜப பஞ்சா அடங் காஃபியா கிசி தூத்தகா சிங்கல் பங்கே நம்ம பி ஜினவ பஞ்சாஜா நீ கெளுந்து பஞ்சா தயவு தயவு சிவாய் தயங்க காய்க்கின் அச காம் சுங்காங்கிற பஸ் பஞ்சா கிங்கி நான் பஸ் பஞ்சா கிங்கிவா ஜமஸ்கேவா நாய் இல்லைன்னு போட்டு எல்லாம் பஞ்சா அல் துள்ளேய் பஞ்சா அல் ஓஜாசி ஜுர்ரும் பஞ்சா அல் அஜுந்து வரம் சி தயங்கா ஒல்கள் ஒத்தாக்கின் குவாசி ஓஜாங்க பியா டூ அவஸ்கி பஞ்சாக்கிறோம் நானும் இல்லைங்க என்ன தயங்குவேன் பிள்ளைங்க ஜிதோக் அலம்பி என்ன பையன்